0: சிம்போனியே சுத்த தன்யாசி ராகமே முத்துஸ்வாமி தீட்சிதார்கி ரச்சனா ஸ்ரீ பார்த்த சாரதி ஜோ கி ரூபக் தால் மே நிபத்த ஹை.
1: We will now listen to Sri Partha Sarathi. It is in Suddha Danyasi Ragam, Rupak Talam, and is a composition of Muthuswami Dikshitar.